தகரம், பிளாஸ்டிக், அலுமினியம், சில்வர், பித்தள, பழைய நோட்புக், பழைய பெட்ரோல், தண்ணி.